0: ཁྱི་ཡི་ནས་སོ་རིག་ལོབ་ལང་གི་གི་ཉམ་ཞིག་དེ་ཅི་ཚོགས་སེམ་ཁམ་གི་ཅུང་དང་ཁྲིམ་འཛིན་སན་ཅལ་ཁོང་གི་ལ་མན་ཅི་པེ་སལ་ཐོན་བི་ཕེ་ཅི་སོ་ཐབ་ཅི་ཉམ་ལི་ཅི་ཡི་གལ་མང་ཐག་གུལ།
1: ཟ་གུ་ཡང་ཡི་སོ་སོ་སམ་གི་ཅི་གི་དེ་གི་ནམ་ཅང་སམ་གི་ཐབ་ཅི་ཉམ་ལི་ཅི་ཡི་གལ་མང་ཐག་གུལ།
0: ཚོར་ཁུན་ཁྲིམ་འཛིན་ཐིན་དང་ཅི་ཉིན་སོ་རིག་ལོབ་ལང་གི་ཅི་ཚོགས་སེམ་ཁམ་གི་ཅུང་ཉམ་ལི་ཅི་ཡི་གི་དང་
1: ཁྲིམ་འཛིན་སན་ཅལ་ཉམ་ལི་ཅི་ཡི་གི་ལ་མང་ཐག་གུལ།
0: ཁྲིམ་འཛིན་སན་ཅལ་ཉམ་ལི་ཅི་ཡི་གི་ལ་མང་ཐག་གུལ། ཁྲིམ་འཛིན་སན་ཅལ་ཉམ་ལི་ཅི་ཡི་གི་ལ་མང་ཐག་གུལ།
2: ལོངས་སྐྱོད་དང་གི་རེ་ཨ་དང་བེ་ཚེ་ཅིག་ཉིན་ཚོང་ཞང་ཅིན་ཆོ་ཏན་དེ་ཐང་ཡོན་ལ་ཁང་ནི་ཉེ་ཚལ་ཇོར་བ་ད་ན་ཞང་ཅིན་ཆོ་ཏན་དེ་ཐང་ཡོན་ལ་ཁང་གི་ཀྲུང་ཨ་ལ་མ་ཁང་གི་དེ་ཐང་ལོ་སུ་དང་སེར་པེ་བེ་ལོ་སམ་ཅི་ཤང་གི་ལབ་ཅི་ཇ་ཉེ་ཏུང་ཉེ་ཅི་ལོ་ནི་ཉེ་ཏུང་ཉེ་བྱི་ལི་བར་པན་འཛམ་ཞི་པ་དང་ཐ་མ་ཅན yachi nyebjil thepsin jik jiri. Jiji yi shuk chigni xabi lingin nam chung nye chig satun xiyo la, dinang retong lobsi liki caiji tisong to tongwa tong, lamdik nzikyong xie khu chera tongwa, shibshir lamsun zikpa, zanzik jen gochil xie khu chera tongwa jishi de, retong chanzil kyapik namba chadin yongwar ganlan dan tig dang. Retong mambi chanchin zimma kyapil xie pa, dangguk xaji ciliw. Namang janji retong lobsi isa doba dang, gori nang ge yilingi isa, Jatuk Nyanjuruk Sarwi Gyesa, Tosi Gyesa Chinde, Deteng Huayundanbin Chua Gyeteng Darpil Dungi. Jirim Shewi Natu Manji Ga Deteng Lopsu Bini, Gorten Manji Ga Deteng Lopsu Dang, Mankang Dado Bi Deteng Lopsu, Kamsi Dirkib Ge Deteng Lopsu, Among Yung Ge Deteng Lopsu Ji Bewa Gil, Loblang Dang Chankag. Napa, Deteng Matsu Ji Rimba Ji Nyamgi Ge Deteng Lopsi Ligi Malang Zigi. Zonil Matsu Ji Deteng Lopsu Dung Khe Chere Dunga Dang, Daiwi nal pungkhan dang, shiba dang, yon lo chung ga zhoba, lo lun ga zhoba, ngay nal pukbi mtsu. Deteng dahlang ga mtsu jila mgni, naji jiwa ni naji ngubi shuksa yirwar ganda dunggi. Mankang si deteng zhizhig lopsi shegu yachir dang ni, ligi rirtan pinsim chuksa dunga dang, yosha zuwi zhizhig shegu chera dunga dang, gongu nyamgil shegu chera dang de, amang yonji deteng la du kar dang, deteng mung shigbi namba zungu shigdogi. Manji mani deteng lopsi ni ba chera dunga dang, chedun sojung dang shegu yachib da bewa, khibsha sogunjuk shegu chera dunga jishi de, deteng lopsi shabshi bichal jinchil mebaran thora dunggi. Jizhe yi yinam jan dang chadin jan ga gu ni deteng lopsi lidun pe de, deteng ganda hi de, deteng shabshi yirim shwi nang nyamdi taba shegi. Manji mana dang chotan deteng lidun bi ni chade, deteng gan chowi nda hi chadag dang, lagalin da darwa dang, mangchuk la deteng gan chowa ji dang chagir nyamdan baidrib ji chatun shi de, zhongmi deteng shang cik chachil nedin gi jemtur dungwa dang, deteng chowun zikchan la argurum she bi rewa dun.
0: Oris tong khlan shog je ni chil tar na chi sim nin je gung mu ni chi ji nin je nam kung ge war de oris tong khlan je ma hung gi shug ni je mgun ban la kha de ni jer ja chi win jab gul shi oris si shug ji sha ba tar na har ke fu ngar de ri chun jin shi bi de khlab je yi je mang da song yo ser 俄罗斯接送部一次任人赛着被你学习的，你比提出了你日记人。俄罗斯某空给乌克兰接某书记查克了家当些你家把日记当你空，简直那么几句古了。将等妈妈拿着等送中国这古了说了，接不过西班牙马斯乌克兰接某空等，实际接立马个你可不过这个查克的懂得当事儿。赛着了学习的。 俄罗斯快速的某空给大众乌克兰的朋友，人们是比过去是不认得这等，黑马是是比民主国，内特了南北宽着了不认得这这个等，说不定慢慢那么着，也不叫过什么急，多了个等事儿。俄罗斯别个路的二点过去，他们亚历山大说一副一次人，这从年就是等谁的，这是明年就过某年次人年节南宫玩的。 乌克兰籍某红基外地的蒙吉里古勒特勒俄罗斯等乌克兰无人该外省村，日家七千元加不过十年，外地的外籍中签，别个路的中签家落后等成吨参差的浙江，门那里黑米太没事。乌克兰籍这个期某红个十七斤吨不一次任人，这从年就是等阿尼次被你说起的，这也是明年籍公墓等次任人籍公墓外的，东边马个特不疼你家里边，三头个哟。
2: 你比提出了你的日记，让乌克兰籍某红基俄罗斯官都没肯阿什么等，慢慢的那么的官都没肯阿阿说了，懂得等。乌克兰籍快速的某红基大众俄罗斯书记，慢慢的那么这里个没不得等。俄罗斯书记不认得了你等，慢慢那么这这不等级，门本这这个拉开有事儿。也是来接总理荣这不肯个参议人个公墓三这边的下级的。 也是来接总理内塔尼亚胡个电话那阿里深圳特朗普等卡布尔等上，说你进门进我的阿里你听成了些不？他把凶事。在这个里下接了，内塔尼亚胡个阿里让真是你路你家阿不成苦了，特朗普拉点着些把马事。也是来接雅克尼瓦跟这瓦萨姆哈将通信些被刺探。也是来接陈龙吉尼维年轻坑个参议人你是别话单呐？特朗普个人得了内塔尼亚胡个破绽加入，可当听成了些接阿里阿顿吧？联合西。 听这个提出了，俺那昂咱可是见面能也没得事。特朗普个大众小姐的，可当内塔尼亚胡个人地是把哈将不上了，内塔尼亚胡个做出了把声音把黑有事。内次里下把单呢，该对内塔尼亚胡个谈这个冷冷的打话音呢，打里的你不是可以保证干部内特朗普等听出了些个阿里说了，也冷等啊，没跟他们查着准备春节听出了他个你话的。
0: 因此，我这个论证是他们等法人是深圳马克龙年纪才四五年，娘们在这边的，霍尔木子从个那空手门边家去接，马克顿人同学他们，伊朗手机第七了么？点这个了，黑天的座位，马克顿给了就了更重了，我这个路线给谁？因此，等法人是娘们在这个弄些点，霍尔木子从个那咱们个环境里接，南个个杰伦是硬币，从个个见证了哈苏些点呢，也接接错接。 七多克的些啥人？因此，当法人是以哈里恰不加七位，杰克蒙为麦顿个九拉国这些把等，霍尔木子从个跟着了几了人米拉，跟宋些不儿扎这个任务些些的。家里爸爸第一接触年就是等些了冷的些的，霍尔木子从个个点这个跟宋说个硬币查呢，伊能给，就有了麦顿的number，参图多送宋真些的人。 霍尔木子从个个点这个呢，村子们家口子，娘们的送酒皮男的。年卡座位下去了，更容易变呐。这有手机，人个了给点经济可得灵的。给点娘们的公司接年大的，咱们能办难些些。大陆大日本人这等法人是英国送个人人家家口门边个就这个内车的霍尔木子从个跟着了几了点这个啦，跟送些家吃不着些把的。
2: 第几节课你机会和这下课就做空时，没和过这个来很难过上。朝鲜中央三级坑个菜，俺人呢那次来白话单呢。朝鲜个菜是么人呢？将近这个间个内住了这种个，他们从马那个新里山中错大西坑。朝鲜俺做东个直接数着，也是了奥运长金正恩个内住了错得了大中西。 那次咱们村去买了个新的山竹，昨天吃着的，将近这个季节，那时候的这种啦，他只过去就碰到昨天平东当这种个没脚等啊，不个没人的，路灯他们这个，他只是从村下周围买了个坐大西子，真正个下去了。朝鲜个没跟这个公共的话等啊，没跟这个那个的些你送进等啊，引起了没不了人不的些不，没得了黑钱币，跟着东西人。 可以讲讲，大家跟内住的这种个错大利润，啷个这么凶急？啊，但你这人错没了这呢？过去些等这个地方下顿。
0: 乌克兰家克布丁这个主义在生命中说个招牌被你猜到了。乌克兰家神圣责任司机以二十四日的日记仍给了俱乐部报道，把门里乌克兰家克布丁这个主义慢慢拿出过的，克里米亚也没个住了拿出汤尼了，懂得个等。
2: 咱们昨天咱这个飞龙沙空东区的主任穆罕默德加纳比个在生命下节，空国军的咱库的人埃博拉人们六十二天前被南汇的人们的兄弟姐亲戚七次的六幺八等人们二日呢，空国军的海记节，一头来相亲等被家务相亲的，今天的俺们接近有事。咱们昨天咱这个飞龙沙空东区的主个，您得了扎龙主不了从的地方。
0: 当地边的部教育埃博拉人那个渗透过自己人群去切换影响，门口的内部环境咋这个解释？你看吧，当地说比三日凌晨十二点钟，凌晨的从这个八万的下不等，从这个干开了哇，所弄才让等花灯的家做木些，打开了哇是个路，这就不打开了哇，俺这个才让等所弄人清净，前滚家等人在专门你这些呢，大地木些。
3: 他们这个在宋庆中空的中会乘坐等，每日就说啥音乐，中会乘坐的宋书皮带，有的是就的是娘书皮带。我罗不是东庆中不是蒙古皮带，就为端这个栏杆送皮带。端这个通起来不是每日的。
4: Chal-sul-sul-bi-gaz-ish-nin-ma-li-ba-jev-shin-chal-bi-ngom-tsir-shtog-jul-jen-kalang-kir-shtog-ji-hwa-bi-n-chung-r-b-gan-ngom-br-xal-bi-rung-g-ng-dar-nyan-hih-gir-mi-lung-

0: ཁྱི ཕྱད མ ཐུབ ན ཡང དེ ཤོག ནས ཡང དང གན ཁར གོ གོ ཏ མ ནི ཁར མི གོ གོ ཏ ཏ ཐང གི ཏོན དང ཏོན དང གི ལ ཁ ནི གན ཐ མ ནི ཁར མི གོ གོ ཏ ཏ ཏ ཐང གི ཏོན དང ཏོན དང གི ལ ཁ ནི གན ཐ མ ནི ཁར མི གོ གོ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ ཏ 다 크게 용등 하나 하기 있다나 크게 나닌 것도 아니가 지치 있다나 아니라 하게 진짜 맞던 틀라카니요 응 점튼 임비친 거다 인치민에 좀 틀라카니 영겐 크고 그때 용등 바로 왔다 용등 돈덕 쇼달이 다 크게 사선 남자 맞던 때 있다나 다 니버때요 녀 메소누 거지니 다 용등 돈덕라템 더 죽고는 녀 메누가 지니 다 니친 좀 진짜 맞다 그 아름바타 참마 용등 겐 크고 니 맞다 다 자기세 거는 거 수왕 폐창 진세 거는 녀 메소누 거 진습다 영 니버타 테르고니 또 무즈라 Таманих самбаму индинайон тэнгэй тонтэн чихтун нибжара абжет бэдгэна. Дан дагэнэнэ ихтэнкэлэ инуэна алонкуркори сон джамжэ тонтэн шонгэдали парюла нопара тэмэдэ чонтэнэ жэтэн саута юн тэнгэй джамжэлэ дэнчэх коркэ чачымрэта тасэнгэ тухамэ мэчэнтэн джакэбгэ мэнтэм чэрмёнгэ нона тэнкэлэ юнуга тонтэн дэдэг жэрзунгэдата кэргэ юн тэнгэй чинцэвра ингэн жадэ цэмэ харсэра юн тэнгэй кэргэнэ тэмэзэгэра. Tamani tonsin chirtong nibjara gogla kani shachu injina ta yuntong kete cheddog nga injina cheddog yuntong arangi yuntong alang kurta dukta ta nye jemba aya annan jama nye jemba aya annan jama yamana tilagni gomu lang dalni arangi yuntong te kurchile kajagnan jama kete tamu idali lang kur nye taga kuri sumu tondog shontong na ta lang kur kornu gata dukta ingin wana ta nye taga yuntong nipurta karga chintsuk ingin ta dukta kargoga tamani yuntong lang kur ka duku ngoma ta dukti ta sanga tondog shontong ону гүндэ юнтан кырге арахтан наям чон чаону та хужгна кырге юнтан алан курта не жен баярдын харечара кырге аяр кори та не те юнтан лыгна лыктык чатсын менен жама ти чын тун жугна жама те юнтан да жен багы чи не чатым да кырге юнтан алан кур коркуну мынчын ну гытым ты юну кая май да ли юнтан де алан кур лыга жыгы дале нун курто чин жатым да шонтан на та чу арынге алан кур гыды куйын би тани чу арынге юн арыктан не юнтан ган жатым да кырго гыз гытымыз жа та жайы кы чатым да куни ше конун да чура
1: Цорхун мэгсуг мэнгугүй кэла тэнкэл пшидун. Мамэн дэси чомра, сакэн, нронкэн сусэ мэсчун мэнжунгүй хивша джэжугдан, мэсчун шонкэбжи рэнгчуб шэдан. Мамэн кэнжуг чи тарлэм бжэнни, ргу шэлар дуэпи мэгсуг мэнгуг тайчэ хивша нацу хуэнчун шэнни. Вахтэн чэ джадэгэн чаржэв зуги. Алохэ джэгчэ мэгсуг бдэнжэг чэг дэнбэл тэн тэнша. Ar gu tang ar gi khun di ma kharm ra ru thapa pya gi
2: ja chum hi phya
3: re chenong joma tina koni ta jo khe ship ge chamban di nang ar ri ginen zong gong a khun da ni shong nu gen ndam jil ton chin shong ji ge ta do dog so so gan chak kor ge zo ji ndam ge jo ji zi chang yi da tang yi ta jo jin di tha ni tog dong ma mong cham khang ge ta jo jin da gan gom ji gwar sim di za chu ta ne ship sa wu yi ta ni den khong la so kon sur dil yi de jin tam re ge kher ge san jil li kong ge san jil ye ke la so ka ti tong ha mong chen tin jakob ga mong tun cham jong ge kher ge a ta ton chin so so dan bu ge ton chin so so ril da tang yi ta ton dang de yo ka jian bai ta ge jian ni ndam ge jo ji zi ge de dang na ta ta ki sa cha kang tang gang zi ge na tan jam jil ge ton chin che ma chong сум чигрэний рефшон го даванэри тондгын ди нанын мксг кичвша гонозга хэнжүг дина алонкора нинсун гэрги мэнэнара ягначи ди ханчиг алонкорнд удаггүрангай мэнэнара ндамугэртэн даниян үжигни чичү мамын чамкан гэ тахчүлэг гүр тацудан ганчиг шугны зэгэн ганч жену дашакока тидана чоранг тавша иньямнюн зина чока ягна мамын чамкан нан индэтэн датав гэ тахчүл ину гэ жож ндаму яхвэ жердэтэн та тэрэн гэ цамбани вэ пячэм хившаг гэ цамбани нэн та жачи ронг мэн цугар жима тан джимжил тончин тан джилдэтэн тан дишшун дэни чи ням жогоса торнын эгоса кан тагзгэн тихкорни кабдаз гэна
0: Oya, ta kong ge juhun de dong de jer zong de ta yang chi chena ta jin de mo chom kha yong dong an jom jit dong chin shong ji ge do de pan chin war ge yong dong gan cha gen de ge shu ge so ji ma ma de ge jit de ta ni ta de ni san de ge chi ge shu ge ni ge dong mo yin ji na ta yong dong ni long kur ge shu ni yong dong long kur ge ni nu ge ji ni ta ta ge ni shi ge kun ro song ta de ge te ma ti de ta ni yin chi me ni ta zai shi ge nian gu ge ta ni chong li nian gu ge ta de ta yin chi me ka chong ge ni gu ge ge te de mo ka chong ge ni dong na ta ji ni yong dong do 더 제마 총숨 쳐득 쇼던나라 양초랑 땅니 어떤 관절그 종끝이나 죽었다 상나용 땅 산이 뜸으그라 아니야 뭐인지나 다초랑 크크도 고진 비차니 치니 버터는 걸은 크크도 죽었다 녀가 젠바야 거리 치용 땅다 샘총 지나 치가 잡지버는 게 시기 그거 그거 좀 진짜 들으지나 다 회정나 치용 땅은 크크도 체리 송 땅에 총 통주는 녀자마 더니 용 땅에 얼음 크크 럭트 같은 맞는 자마 녀용 땅에 젠바티가 야달이 개때 뜸으그 칸이 용땅 돈덕 쇼 땅나 다초랑 크크도 임비차니 추어른게 영용 땅다가 쇼건간 체육크 기현가 용땅이 자기 년고지나 조금 총리기 년고 나 정말 차츰기 니땅이 다 아름가는 큰도 또근다 녀 옘바 마이라달리 다 돈드라든 또 쇼땅나 녀 옘바 마이라타기 지나 다 지니 용땅이 차츰근 지니지나 조금 차츰근 괜찮다 또근다 단들이 거리 추어른 땅이 추어른게 샤니 뜸으즈라
3: 레레레 과든지 Yanyan kana madina terang ge chamchung tong cholum ge le chindi na ta soma kuni na cholo or ge rang chung khla kinin zong ma mang cham khang ge cham khon chang ro ma jil da tang ta kinin zong ga khong de ni shong nu ge jim jil ton chin shong ji ge ta do do shog ni ge so so ge gan chi ge so ji di ko ni ge chu jin ni ri te dang na dan da tang da ta ge khir gin jim jil ton chin de ta sa cha kang tang kang zgi na ni sa tang sa zgi na da mun de shong ma sa pa ma rim chil ma sa pa ma ri ti cheng ge nga chi jin ding ge chwa ge chon ni yur de khir gi di tan di do nang ra chi ni ju lo kur de khir gi ja chi khalo ana ba gi di tan di do nang ge chun de ha chen ka che bu ri da khon ju ji na chi ge tan ni chang tong ge long kur kur ma ni nu long kur kur ri chang tong ma ni nu nien kha ge ngang ne long kur kur ma ni nu de da chang ma ge hi ne ri di an chi ge da khon ju ji na de rang ge jo jin de non if shan long kur zgi ni na khir gi long kur de tang reo ge ro de cha chang de ju yang na long kur de la go nu ge khir gi ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ཁས ta khwen jug jina jig dang khub chu ne dul gjung nam nan dilak khane long kura chak chun dan dab shong dang na da long kura gni khub ge lam kha tan ni dig go dang na da long kura kan ha jug de kir ge nyen da ge chelan jug jug ger ngeu de mo yang na ma na tsu yo ka da la su ka yang jig cha chang jig nyo ju de ma im bi da long kura ge kir ge mer chun da ne dang da ngong go ju che de da long kura ge nang de da dang khub de mo ge jig ne sum che chi ran kong na chok ko che chong na chok ko gop chul na chok ko sig da de de mo yo ka de na ran ang long kura nang de ji мьяхсун чачирэзу хсиг вжигна дэян аргэмцэн чэпу юуну тэ анчэкэта агчо лонкрок орназг яннар жиндэнг лонкрок коркко чиг кэрги гомши яква чакэн чиг дэн дэян хсиг хэнтэ гачэг та хэн чиг жина лонкрок корч уп тэгжэг жанада яна ерёна харсара хчо кор тацу кэрги шухтун го лугда жигжу дала сукка гомши яквазг тутун лонкрок жонго жизгэни чакэн чиг жу дэян хсиг хэнтэ гачэг тэ маэмби та гаярка гэ тэркэв цава чэри тацу лонкрок нандани жигжиг барнин ченуран ганин ченугэр нё дэзу мэрчэржу тахвэна мьячартав дала сукваг нё дэзу мэрчэржу даян шигэ цангмаг замнэ гони тондгызгри там дурчэли шанан ацу мне сатын сызгэна там мне цэкэнгу карчэла мапсу дэгасу гэдгначэн хэлу кэгасу гэнэн хангалын ергун ченэли там бамбын бомбун иинунд та чэнгмо хотэп дэ тэнгэн цуваз дэстикэн цуваз гэна дэнжэкэн цуваз гэчэдэла дэдэна тарынын ажи хамжур нэгзгэна яна рангын агурмуз гэёти тацу та ndatang ndartaw ge kirge denjig tang ode tang tang lela wonu ge sha yangna alon kurz ge nyona la ta kirge alon kurk ge denjig tang lela wonu ge sha an ro ge de dju ang yon nyo ju te ma im bita ta soma koni sha ne ge chu alon kur har sara yar konun di shong de ne yang shi ge nyam jo ge ta alon kurz ge yar na ra ta chu parlo wa te la alon kur kur ju ge lagta ge yomil te han chi ge kirge chang tong yomil la so kan nan de ni ma ir kun afti dali sara gar ta go ge ta ma ina ta khon ju ge na ton dak shong na ton dak chi tu ga ni dali den gan chi jer je ni jer je ri mu ge jo je nu mu ge kayo kuzekuka odandagi datangi cher gamba ina chokko chong jomba ina chokko alonkor kornazgin na rolum denjigindi dorning rasgichin anzinju rolum denjig sekunonda kirgi nyerangsin kinga tsesu denjig dani fcha zo denjig dani yer yakub denjig tang relayonu tehjeng da tsangma ga alonkor korkor tatsu alonkorinda jig gorki ichu alonkorinda dogunda jig chamtin lingtin ga ni korju da dogunda ta tsangma ga semzin ga tsikin yerimzin ga join dina dang ti tsukang ga tangdi chamchung tang jolum lechin donchimda nenjo lechin di ᱛᱚᱢᱨᱤᱠ ᱯᱟᱨᱟᱢ ᱫᱚᱱᱡᱢ ᱵᱟᱨ ᱛᱟᱢᱨᱤᱱ ᱪᱟᱵᱨᱟ ᱛᱚᱢᱨᱤᱱ ᱜᱟᱱᱠᱟᱨ ᱵᱟᱫ ᱦᱟᱨᱡᱟ ᱨᱟᱠᱷᱤ ᱨᱟ ᱨᱟᱠᱷᱤ ᱫᱚᱱᱨᱵᱤᱱ ᱛᱟᱨᱠᱞ ᱵᱟᱯ ᱥᱤᱜᱞᱚ ᱪᱮᱪᱤᱵ ᱛᱟᱨᱠᱞ ᱵᱟ ᱜᱟᱱᱡᱤᱜ ᱪᱟᱨᱤᱝ ᱛᱟᱝ ᱥᱚᱱᱢ ᱨᱮᱱᱪᱤᱱ ᱟᱹᱱᱤᱭᱤᱱ ᱞᱮᱪᱤᱱᱫᱢ ᱥᱚᱱᱜᱤᱱ ᱥᱟᱝᱪᱤᱱ ᱛᱟᱝ ᱤ ᱥᱟᱴᱢᱮᱱ ᱦᱟᱝᱠᱤᱝ ᱨᱚᱜᱨᱢ ᱥᱤᱱᱮᱱ ᱧᱮᱱᱠᱟᱱᱟ ᱵᱟ ᱱᱤᱨᱠᱤᱯ ᱥᱟᱵ ᱫᱮᱢᱩ
4: ᱱᱟᱥᱩ ᱥᱴᱤᱢᱟ ᱠᱷᱱᱮᱡᱩ ᱥᱟᱴᱢ ᱱᱟᱥᱩ ᱛᱤᱝ ᱧᱟᱢ ᱛᱟᱭᱚ
5: ᱥᱟᱴᱢ ᱡᱤ ᱱᱟᱥᱩ ᱫᱮᱛᱷᱟᱝ ᱱᱟᱝ ᱪᱟᱨᱫᱩᱝ ᱡᱚᱝ ᱵᱟᱨᱮ ᱥᱚᱝᱥᱩ ᱥᱮᱡᱤᱱ ᱭᱚ
4: Zatumki, Jemunki, Jersey Kerngtang, Engen of Tanklashion.
5: Zatumner, Yakuki, Jersey Jatmiana, a dear two Dinguki, Jisuyan.
4: Zatum Malar Kurvatan, Zatum Sorjun Shepa, Zatum Sasun Shepa, Zatum Songchub Shepa, Zatum Vishu Shepa Jin, Nasu Temungan Tayin.
1: Sorhun Mesul Menguki Chela Tankil Shidun Mamang Dasi Chomra Sakhang རྒྱུན ཁང སོ སོ མེས ཅུན མ འཇོང བའི ཤེས བྱ དྲེ དྲོག དང མེས ཅུན ཤོང ཁུབ ཀྱི རང སྐྱོབ བྱེད དང མ མང གང ཇོག ཅི ཐར ལམ བརྒྱད ནས རྒོ ཤི ལ འགྲོ པའི མེས སུལ མེ འགོ ཐ ཀྱི ཤེས བྱ སྣ ཚོ སྔོན འབྱུང བྱས ནས ཝར སྟེན གྱི གྲ སྒྲིག འཆར གཞི བཟོ དགོས ལོ ཤི སྒྲིག ཆེ མེས སུལ བདེན འཇགས ཀྱི གཏན འབུ དང ཐན ཞིང རྒོ དང རྒྱུ ཁོང ལས མི ཤར མར རྒྱུ ཐུབ པ བྱ དགོས
6: ནི པེ ཅིན གྱི དུས ཚོད བཅར གི ཡིན
7: ཉེན ཁུ རྣམ པ ཁྱེད ཚོ དེ མོ ཡིན ན དེ རིང ནི ཅི རྩི གི བདག ལྡན པའི ཚེ དྲུག དང རྒྱ རྩི གི བདག ལྔ བའི ཚེ ཉེར ཉེ ཝ རྩི གི བདག ལྔ བའི ཚེ ཉེར ཅིག གཟའ ཟླ བ ཡིན ཞུ ནས ཐང དེ གསར འགྱུར མཉམ འགྲོག ལས ཚང གི ནང དོན གནད དེ ཅིག བྱེད
8: གཞི རིམ ཞབས ཞེ ཐུབ གོར གྱི ཞི ཅིན ཕིང གི རྗེས སུ ལ ན དེ ཧུའེ ཏིང རིན པལ ཞེ
7: ཅི ཆུ ཤུ ཅི ཞི ཅིན ཕིང གི ཀྲུང གོ གུང ཁྲན དང ཝ ཉི ནི ལོ བྱ དང ང ཁོ བར དེམ རེལ ཞེ བའི ཚོ ཆིན རྟང ནང བའི སུང ཤིལ ག ཆིན ལ མག ཡོང གི དོར ནང ཆེན པོ ཞེ
8: ཀྲུང གོ ཚན རིག སྤྱི ཚོགས རིང ལུགས སློབ ཚོགས དེང རབས འཛམ གླིང སྤྱི ཚོགས རིང ལུགས ཆེད ལས ཡོད ལྷན ཁང ཝ ཉི ནི ལོ ཇབ ཆེན ཁོར བའི འགྲོ ལང ཚོགས འདི སུ ལང དང ཚོ
7: གང ཚ ཟུང གི སྤྱི ཁམ གྱི བསམ དན བརྟན སོང གི ཕེ རྒྱ ཅིང གན ཁྲི ནམ མུར ཁར ཞུ ནི ནང དོན ལ ཞབ དེ ཉེན རོ ནོ
8: ཀྲུང གུང ཀྲུང དབྱང ཏང གི ལོ རྒྱུས དང ཚན དན ཡིག ཆ སིམ འཇི ཁང གི རྩོམ སྒྲིག བྱས པའི གཞི རིམ ཞབས ཞེ ཐུབ སྐོར གྱི ཞི ཅིན ཕིང གི རྗེ སི ལ ན དེ བྱས པའི ཧུའེ ཏུབ དེ ཉེ ཆར ཀྲུང དབྱང ཚན དན ཡིག ཆ ཧུའེ ཏིང ཁང གི ཧུའེ ཏིང བྱས ནས རྒྱལ ཡོངས སུ འདྲེན ཕུལ བྱས གཞི རིམ ཏང གི སྲིད སྐྱོང གི མང གཞི དང སྟོབས ཤུགས ཅན འབྱུང ཁོངས ཡིན ལ ཞབ མ མཐའ དག གི གཞི ཚུགས ས ཨང ཡིན ས གནས སུ ཞབ མ སྒྲུབ པའི སྐབས དང ཡང ན ཀྲུང དབྱང དུ ལས སྒྲུབ བྱས རྗེས གང ཡིན རུང བློ མཐུན ཞི ཅིན ཕིང གི ཐོག མཐའ བར གསུམ དུ གཞི རིམ ལ ཐོན ཆེན དང གཞི རིམ ལ ཐུགས ཁུར གཞི རིམ ལ ཟབ ཞིག གཞི རིམ ལ རྒྱབ སྐྱོར གནང བ དང གཞི རིམ དམ འཛིན དང དམངས འཛིན དང རྒྱལ དེ ཉེ རིང གི ཇུས གཞི དང རྩ བ བརྟན གཏོང གི ཐབས ཇུས སུ རྩ བ མཐའ འཁྱོངས བྱས ནས གཞུང ལུགས ཀྱི དོན སྙིང དང ལག ལེན གི རིན ཐང ལྡན པའི གཞི རིམ བྱ བའི བྱེད ཐབས རབ དང རིམ པ མཚོན ཞིབ བྱས ལོ མཐུན ཞི ཅིན ཕིང གི གཞི རིམ ཞབས ཞེ ཞེ ཐུབ ལ མིག ནས སྤེལ བའི རྗེས ཤུལ གལ ཆེན རབ དང རིམ པའི གཞོད དོན རྒྱ ཆེ ཞིང གཏིང ཟབ པ དང ནང དོན ཕུན སུམ ཚོགས ལ དགོངས པ གཏིང ཟབ དེ ཚན རིག དང མཐུན པའི སྒོ ནས ཅི ཞིག ནི གཞི རིམ ཡིན པ དང གཞི རིམ དུ ཇི ལྟར སྐྱོད པ གཞི རིམ ལ ཇི ལྟར ཞབས ཞུ སྒྲུབ པ སོགས ཀྱི རིགས པའི གཞུང ལུགས དང ལག ལེན གྱི གནད དོན གལ ཆེན ལ ལན བཏབ པ དང གཞི རིམ ཞབས ཞེ ཆོས ཉིད རང བཞིན ཐད ཀྱི ངོས འཛིན ཇེ ཟབ ཏུ བཏང ལ གཞི རིམ དམ འཛིན ཤུགས ཆེན བྱེད པའི ཁྲི ཤོག གསལ པོ འཛུགས པ དང སིན རེ ལྟ བ ཡང དག འཛུགས པ དང ལག ལྟར བྱེད པ དུས རབས གསར པའི ཏང གི མང ཚོགས ལམ ཕྱོགས སུ ཡག པར སྐྱོད པ མི དམངས མང ཚོགས ཀྱི ཐོབ སྣང དང རྒྱུན སྣང བདེ སྣང རྒྱུན ཆད མེད པར ཆེ རུ བཏང སྟེ ཀྲུང གོས ལས ཀའི དེང རབས ཅན ལ ཆེས བློན ཁེ ཞིང གཏིང ཟབ པ རྒྱུན མི ཆད པའི སྟོབས ཤུགས ཀྱི འབྱུང ཁུངས ཡོད པར བྱེད པ བཅས ལ དོན སྙིང ཧ ཅང གལ ཆེན ལྡན རྗེས ལ ན དེ དེ ཆེ དོན སྒེར ཡི ཡོད ལ ཁྱོན དོམ རྗེས ལ ཁག ཉི བྱ རྒྱ བདུན ཡོད པ དང བློ མཐུན ཞི ཅིན ཕིང གི གཅིག གི རྒྱ གསུམ ལས ད བཞི བ ནས ཉི སྟོང ཉི དྲུག ལས ད བཞི བའི བར གྱི ཉན ཞི དང གསུང ཞལ རྩོམ ཡིག མཛུབ དོན ཆན ཀུལ མཛུབ དོན སོགས ཚད དུན ཡིག ཆ གལ ཆེན བྱ ར གུབ ཆུ ལག ནས དེ པ རེ དེ ནང གི རྗེས ལ ཁ ཤས ནི ཐང དང པོར ཁྱབ བསྒྲགས བྱས པ རེ
7: ཇི ཁམ ཧ ཡུན འཛུགས ཁྲིན བྱ རྒྱུ ནི ཀྲུང ཧྭ མི རིགས ཀྱི རྒྱུན མཐུད འཕེལ རྒྱས དང འབྲེལ བའི རྩ བའི ཇེ ཆེན ཞིག ཡིན ཞིང ཏང གི ཚོགས ཆེན བཅོ བརྒྱད པའི ཚུན དུ བློ མཐུན ཞི ཅིན ཕིང སྲོག ཤིང ཡིན པའི ཏང ཀྲུང དབྱང གིས ཇི ཁམ ཧ ཡུན འཛུགས ཁྲིན བྱ རྒྱུ དེ སྤྱི ཡོངས ཀྱི བྱ བའི འགག རྩ རུ བཟུང སྟེ གསར གཏོད རང བཞིན གྱི ལས དོན རབ དང རིམ པ སྤེལ བ དང ཆོས སེམས བརྟན ཞིང ཤུགས ཚད ཆེ བ ཕན འབྲས ཆེ བ སོགས སྔར བྱུང མ མྱོང བས ཇི ཁམ ཧ ཡུན འཛུགས ཁྲིན དེ གཞུང ལུགས ནས ལག ལེན བར གྱི ལོ རྒྱུས རང བཞིན དང སྐྱོག ཚམ རང བཞིན སྤྱི ཡོངས རང བཞིན བཅས ཀྱི འགྱུར ལྡོག བྱུང སྟེ ཀུན གྱིས དོར སྣང བྱེད པའི སྐྱེ ཁམས ཀྱི ངོ མཚར དང སྦྱང ལྡོག འཕེལ རྒྱས ཀྱི ངོ མཚར བསྐྲུན མི སྔར སེ ཧིན པ ཁྲི ཆེ ནགས རེ ས རིམ སྲ མོ དང ཁྲག དོར ཆ པའི རྡོ རྒྱུ མི ཆིག འབུམ ལྷག ཡོད པ དེ དག ཚང མ ངོ ཅང དུ བསྒྱུར ལ ཁྲག དེ སྟེང དུ ངོ ཅང གི ཚོ མོ ཁྱེལ ཡོད པས འཛམ གླིང རིམ པའི སྐྱེ ཁམས སླར སོ ལ ཆ པའི དཀའ ནད ཐམས ཅད ལག པར སེལ ཁང ཅིག ནས མི ས ཡར ཅིག གམ ནག ཚལ བར ད ལྟའི ཀྲུང གོས ཕྱོགས སོ སོ རུ སྐྱེ སྟོབས ཀྱི དཔལ འབར བའི ཧོ ཅིན གི རྣམ པའི ཡོངས སུ ཁེབ ལ ཞང ཕྱོགས ཐང གོལ གྱི ཞེ འགོག སྦྱང རྒྱུར དང ལེ བར སྟོང གི གཙང བར ཉ དང ཞབ ཞུ ཡི ཁང ཁང རི ཆེ མཛེ སྡིག མ ལུས ཕྱོགས གཅིག ཏུ སྤུངས ཏེ བཟོ བཅོས ནང དུ ཧོ ཅིན གི རྣམ པའི རྒྱན ཏེ 中秋节上了你，给空西巴咱们去，你中通特别，几空节的啥？清晨吃东了，吃不得。几空当那怀孕当，节节过节西巴那种，人家节欢聚了，一个人撇起心巴当的呢，几空可里个那顿样，年龄人，我是的节的。 通空三镇等啊，不做些东西，我们那顿的啊，人特别的啦，村镇特别，我们是接先吃接的。别的等啊，送出去不接特些的，腾出了公派的用给啥么？你说我俺老了，浙江相亲那等会书记应该那是比习近平接，我整个的弄呢，写着我的人民的很多呢。换句别的等，即刻可以送出去接接不啦？啊，即使了等什么呢？等个出去呢，绝不必称的。 俄罗斯的习近平呢，首肯一笔当中央的中华民国人民党偏见主义，他不直接托辞你冷的。你的黑三八等啊，公八三八，他不直接三八接啊，拉不当人把端的。习近平第二季肯怀孕接不公八接不啦？季肯怀孕呢，这个真的下节的，中国前期接不接错了的接下日里，小俺不就这个几个别能接的？你这个当别中国的人，双雄跟你的黑三八等，季肯怀孕呢，咋这么能过了？等个促进党你何为？
9: 啊，江都偏激了，跟着当时的，没等俺让兄看，前天伢们用我了，给不接比，果汁该清洗。这看可以跟那顿俺公司真特殊下去了，这就是这一，慢慢的东西忙被你吃的，罗杰等俺兄妈娘娃等，人群呢还真切比，啊，把个做工搞几点，搞个出来，没个他把他就在家把等啊。这看见不得很所说的跟这味儿，啊，一些了当时不能的。
7: 这就是这一，而且那个上当，且等啥东西嘛急呢？才说今天出把银币，马路人行街不光把多呢。中华马里个人特别建筑为突出的冷的，这就是这一。第六三遍，人看见上个月他不急，跟着冷的。这些环境的日子，送出去全部，你们等怎么办？三十天不没事不了，跟着等了。阿妈七不着急的，这可么送出去等？彼此都有别的了，跟着动静，过这个能话等啊？ 米里家怀孕了，眼看被托村的冷的，这就是这一，谁过的才说今天错把娘不珍惜呢？他那子孙等，他那女儿姐当家日的，俺也是不乐得些给把多呢。第二十三万内容啊，家庭难得啊，让当人比，你比中国子孙些不，送些些行啊。这看怀孕的子孙了，刚就给跟着东家过节，三七等啊。
9: 这看怀孕呢，这个数姐姐，几日些比，三天能进去一个车，你蹲的。这看怀孕呢，这个数姐姐，啊，东西搞不进来真的。车我等啊，车换拦不得等，那换拦不得。这看可以个，那车跟什么？这看可以个，送出去打些手机，拦不得个，人们是呢，蹲出去呢，你把头呢。这看可以个，恰空是家庭等，城市忙不，单不等，做不起些了。这看可以个姐，城市中送这个些呢，蹲的。 你比中国人自身些比，城市中啊忙多，还为啥等的等啊？忙出去东边，我是东边，几肯可以个？那都哪么个的？啊，一口气啊，南门村吃等等，啥整个送庄么特不啦？啊，今天人啊，跟着当时不等要了。啊，这里节托你的软呢，当整昨天那边过些别玩等，中山人混个村子些别玩了，七可以个兄弟接兄了，跟着动啊等。
7: 乐在当上面呢，决策坚硬的当呢，实际可以个认可了多的村镇些别，让人家几肯可以个，今天人接了是新的，啊，人说是偏要了。啊，这样子 PM 你查俺前女干吃了，你是同这什么的，没结婚这不是嘛的，为开啊，也不见你，你是同人家的，没结婚这不是嘛的，为开，你儿子了玩的，没吃有别，中国的你了过来吃味，跨龙彼此接了生着玩，就黑姐还叫开这个的交流吧等啊。
9: 啊，杨永杰参与七夕那边的吃的，路经环节，啊，加起来不是一美女，你是同人家的，加起过去的等张春娥这玩儿拍了。啊，杨永杰七夕可以个批次啦，但是不参与节，身土过春节，吃次了杨希斯来不要了。没等啊，让兄看，前天娘们节，当日见了，啊，今次没不了跟着同个。等个促成绝不必称的，啊，杨永杰杰可不只能做些别，让兄送出去去，马上就让人家这个呢。
7: 这可么送出去才他全用的，和单口西巴等啊！这可么叫瓦尔通该吃等，和咱吃香东南那边啊，俺这个当地村头的那节人群全部等，全用让人家送出去的，我就是别。啊，这用家那次开吃了路经环节，啊，这去你这个当张春啊不等你，门黑不叫去你那张春特个玩儿派的，中国的人过来吃味，我正吃起这节可不就得劲儿了。别吃土一片的节，江都啊不晓得那人物些多的。
9: 啊，江都同学些等等，坐下去等，有个人能吃饱等啊。啊，这样是俺些的几些呢？啊，这可不叫江都做不着，别同我说中西有把等啊。 Gula shibi rinchun chihi jib lukhig zangmi kuchul malag dang, ngarchig zangmi tunchil malag zigni. Jitsu yungji lukh gobi caji chul du jiri nang duab rin jangluo yinba dang. Gula shibi rinchun chihi jib tan biltung aganchi nyocung cungra zigi yul. Dedang chabji ga tan yung cua rimzina darsu shigdib jirni, jangduk zahjunni jangduk shirchul war. Chi junchung dang lukh junchung si ni ganyi argi war jangduk cijir di ngachi cuwi shugu gangsir kyabzin yubi. Rimzin thangmib dan zhug marung wii zombil nyongshtung ga tufkisan jirzin yul. Darti zhunggun danyil gula shibi jikim huayunan zikchin lafshin kun dang, shijin zhung kun, techil shen kun jisim jirzin yul. Yelkib dang sakilab yalaggi yachim ngang jangduk nikung ji li zhin ha cu nyamdi si ni. Rangi jib nikung sangmi lakzil jib lakcha di sani di tunzi dang shabshir pantu yul. Lungi changgul zhungabi di kibsi. Rangjil ji huanjur dang chi cu pedi jib shuyung ni jangduk cijir mamtadab jenjuk si dang di. Tan zirsun la gandil hartag dang dambi ngang ngonjir si ba dang. Jangduk tunji dang cua ji dang yugnir ngang chiksam ji gi. Hojin garalung la songchub si na jangduk yima la pandung yin. Lorji jenggu cisa sarwa shikta lang ni, peji jia mungbim sarwur ardungta di. Lomtan Xi Jinping shukhang yibi dang zhunga shukhtun zaptun ogo. Zhunggu mamang dongshir mang bi barsun lomil dang yangri danchung si ni. Namka ngharli nguwa dang, rau ngharli av jangwa, chau ngharli dangwa jiji, zidig dan bi ramu jinchime bir jitaba dang. Matang rangshung kam chamtan nyamni jia dangrib jinji, liag sarwa xom tamngi yin.
8: Dangdar jia shukhtun magdar jia kapshug yin. 邓个吉森长那家看同意人这就说这习近平个中国共产党这个内陆家人暗苦路的电视的时候促进邓盟为松懈的改情了俺们用其多能全部去而且会没给习近平接单顿罗顿杰门冷等给某某某红了他这个邓国吃了些把金穷等同他娃生的邓个松了年把等邓个吉森长的俺们这个介绍啊等某红多顿的东西拉出单不是松啊 아마가짜바마간탑게 등가 마마 마홍라 타직든 고틀셰바 탄충지시데 로튼 여름릉강 중기 자지제 마홍도든다 동위 라머교기 아마가 용제 호목가단돈 시진핑가 마홍도든다 동위 공바호중등 럭터 등습셰기라 차슬 더터 중들 인틀릉강 사플셰바등 등기야 마홍라 타직든 고틀셰비 사위람드기 사튼다 동와 Sarji Tchigjin Jinzin Tang Mokhung Tovdun Tungwe Mangzhi Sartun Tung De Rangji Jie Mokhung La Chetayu Bi Chasu Jie Gintzin Namyang Songzin Shegi. Zhushe Xi Jinping Nanji Tandun. Chasu La Dini Mokhung Zigba Tung Juijir La Dini Mokhung Tovdun Tungwa. Canzi La Dini Mokhung Tovdun Tungwa. Njume Dini Mokhung Tovdun Tungwa. Chumtar Mokhung Xiongwar Chongyongni Gendil Tung De. Jaisung Tung Mokhung Tungrib Jian La Bichin Tovi Gendil Tungi La. Амагэнзэгэджэ лугэй бантэвэг мэгэнбэн дэхтэр нгонжэрэшэнэ. Мамэг мэхун замлэнгэ мэхун сэчэ гэнжугэн зэхтэншэгэ. Хуэмэг цэй нгажэ сэхтэндун. Чуэшэ Шичинпинга сунгшэл гэчэнла нантэнгэ лхобжунтэн лэгтэрэшэнэ. Ажэсунтэн мэхун тэнгэрэбжэнгэ гомсэмэг жуэбэ табжэ гуэжэг тащэгдэ лэгтэрэшэдэ. Мэгтэнгэ жунлэгдэн мэхунгэ занзэг намба мэгтэн мэна. Gongchun zhigqi ji dengrib jantan jirwa jimjukso dungwa deng zhig jig jantje jakim tabji malag deng nipa sabtun deng tundag dunggi la nikhi yugi jaisung deng mokhung dengrib jantje namba sarwa jinchil mebar dugi.
9: Xunni xiangqin nangkil ji sarnjir gul la sanrugu. Dadanbi cib zhinyin, zhunggu canriga jitsu rangliga tubcu dengrib zamlang jitsu rangliga qili ayun tankang agunini luo ribjib kurwi rolung cunda deng. Nishtung nyechig di do cu congun xiangqin xilang zhongqir da cu. Datang jia zhulang cunde ne, zhonggong congun xiangqin ayun tankang deng lupji zhonggin kirwashig yin badang. Jiyong sani susuni yongwi qiki badang, kiigang yalag namkur xilang dan zomdi. Jiwla zhuidun gachin lamgini zhulang namubxi. Zhulang cundi gabsi cu shig qiki badang kiigang ci, 这就是这习近平的中国共产党啊，五年内罗家党啊，俄国的点子这边，促进党啊，能为宋氏改亲家不公断，脱不中党啊，乐得党是不是？长明这几天呢，这就是这习近平的宋氏改亲的罗家家大娃亲别党的更子的罗家党大大，中间的这特更是有讲。 第三个党团比这错浪个节，先不讲党什么的动物，是咋比也不认真啥党，该去了说顿，困顿西药了。觉得那党是这干部，中共光是中央这个人选中啊，用人看看登个头不扎党，中共中央登个头不扎，中共中央啊是说这头部，中共没门头不起呢，上海这错参这个人，山东头不起说李坤的用为七七八党，黑人至少给刘兰登这节这段栏目的，我们此前边念说拍了。 若能从的错别认得了，沿路啊，粮食啊，你地区的便利，当日马车上那个店，伢们人当，米个店，稀里个南巴三巴当，咱们那个吃错粮那个当啊，永远是等个便宜三巴西边，绝对能做全部你那么个的。朝鲜革命啊，你三路几里当啊，若能西巴当啊，朝鲜解放前啊，容易接，甚至开始当，宋朝时代，甚至个政治啥黑，伢们就西巴当啊。 绝对是做全部你等这把右臂，说狠啊那顿谈呢，三路走的是你，这为了什么这个恰空间，等着了你吃等，别的开说，哪里有啥物事？做些切克巴南京，真是给单端。大同街村的呢，千里啊用三坑子个呢，路入就可别人个，而个中啊边镇啦，十镇西巴西人啦，他们么三边等啊，才能当谈比，这错让那个街，而个别中那个三十多啦，跟的了你等当我是个讲硬币。
8: 让这些参与的这个把灯，这错参与的打击动画灯啊！当然不讲这个成了，想不到谁吃了，我都不记得多少很合理，刚忙动摇了。你看那把，兄弟让你来空个三个了吧？十个路灯，花灯家，你们的多少级？一亩家，多少级？南边的，谁亩卓玛季节？不咋让你过百三级了？刚才总个健康节，三顿单送给培吉金，安城南门可是八顿级。 刚才总个这些数据习近平个，刚才的多少能够接？我个住了一拉，但不是重点。从我们站这些健康送救门头了，那个接的等，今年他们个人就能送救吧，同这个那个真，中考了考虑个这些种，这个我们站这些了，增加数据，小娃所有的种呢，而且那个像错等啊，咋接了？这几个送救些的，没等俺让兄看，前天伢们一接，俺们某些个硬给这不了些哟。
10: 刚才中国人兄弟共党，那个历史上统计个主任呢，很多多少级个不晓得。他大陆人那种，就刚才中国，总统当总司长个，那出问题呢，那个马英九那个我们陈生家的这个谈判的，那个啥么东西个，人家了个，他还能，动物人家那出中国人动错的，伊们个都么子罪，他人家那罗马的克制。
8: 利息巴个的可是，芒草个的可是，扎的个的可是，对，马用的，你说当这能真的？但人家那家可不只冷个，那个，甘肃个些个人的拉更个，人家那你话全部弄个，那都么子个？阿弟老板呐，你从你这个路呢，打电话了，刚才总个东北马个过的东西了，这个等个些话什么，啥也不等等呢，啥空将这个啥等拖那个等，啥等个健康卡是不？ 阿这些老板过去说叫家群的木材啊个等，轻不木什么车，家东冷着不西北，监控彼此了我是接接了是信用。大大总用的蓝色细家群木材啊你等轻不木人家车，这个东这个家哪里把等？那个车了车不车了，家汽车等，正冲人家去。咋等说的我开不车了，家汽车等正冲这个家哪里有？
10: 人家里的叔叔等的，可叔叔，同这个能真等，健康么送就接，这种投诉，总快的是那个可拉可里跟着增长出来些个呢，俺们用健康么送就不晓得些个呗，那把那个不是个高苗，健康可送娃，当真才能够晓得。啥钱都当首先个，这种技能，从头跟这个么个见证个，我啥感情子个么，对当当可里个拉个年纪那了大。
9: 你，这个他们跟可以送出去就，听说你那他就从我们自己种的送出去就对，也可不可以得实现那种的，等当个就可以下的，也跟着过你，大家们在那说东西。大陆呢，除了这个么子，南头用是哈东西呢，路尼克可以路沿，路尼克人啊，从我相亲节，几个么送出去给村那点呢？ 这个那么当啊，这个你一个人，这个么什么，伢们这培训中文，跟着来当什么东西啊？啊，今次没不是，俺们碰到开平的三位，从湖南这个你一个人，大吉来跟着当啊，头跟培训来，你吃些别，吃点来，俺们这边啊，让我们当皮，啊，但这个别亲一个人呢。 三国比中国这个那么聪明的得错才有公司呢，还就能说话大呢。聪明及通过忙不，真东西的，常特杰儿个呢一个人忙不那些特别呢，劝用呢，拦不住杰儿个呢一个人还住了，松和做杰哩。大陆的聪明想亲戚，俄国的希望你等才要杰儿个呢一个人再去了上位，忙个了这个东西的，这个那么等，扎托一个人坑啊，对呢儿个呢一个人开了杰，娘个西的，再去了隔壁那些股票了。
7: 蓝皮中间囤积节，七天卡斯巴过了七十吨等，十个多了囤积了七吨过了，你家吃哇？每块人真想七吨过了，你喝吃几粒？啊，中间每块钱这边啊，中肯的人把干的，用吃等啊，人不了东西就吃不了。啊，没事吧？没么等，路直接人家干把烟了，啊，一个人啊，一人比中肯家做的么当比，人生啊，人没得等啊。多几个等啊，中间家他先做嘛，看不了等啊，东个了他们出手家中肯的啊，人没得需求。 你是懂人家路内容啊？还记是大概从那么些拍什么龙珠他妈等啊？啊，刚被门口了，每到那这个被门口的时候，啊，觉得门口啊，不要当人个三顿稀罕啊。天冷西边这晚没听个吃什么的干巴等啊？啊，觉得那蓝皮书这啥珍稀的？从红布等擦卡仓促，马格的厕所，说看啊，中开了这条线。你是懂这个里，南开梅龙他妈也中间门口了三顿稀巴内容啊？
9: 啊，东西生这碗没疼啊，不买米，坚贞些的。三年中间人提出些的，用过不加钱，你家等这一盘很凶啊。每月呢，回这个让种种的，这个那么些盘开了点呢。刚刚人还很急，俺里别得说中些的。罗库杰利西没疼啊，东啊什么时候提领些呢？罗库杰俺里是用过，俺过了些月这个等才有这个道理，我跟你讲啊。换句盘子也过了，东西这个等些娃没凶的。 这个那么些坚贞那点呢？三年中肯长假路艰难啊，打不什么等长穷啊，一盘很凶啊。可是这个门口的这边，俺们整个三十多人，俺们不凶的。可是个门口的这边，俺们整个三十多人，俺们不凶的。可是个门口的这边，俺们整个三十多人，俺们不凶的。可是个门口的这边，俺们整个三十多人，俺们不凶的。可是个门口的这边，俺们整个三十多人，俺们不凶的。可是个门口的这边，俺们整个三十多人，俺们不凶的。可是个门口的这边，俺们整个三十多人，俺们不凶的。 碰见等啊，刚去哈什么？还是这个日子要及时囤积，他个还用着充值了不啦？那么就这，还是这个你提出来让人家不认真呗？路里用过过了，车也淹得了不？这个那么这边陆续去劝用你，而这个你一块囤的，这他用了，损失啥的？想起用这孙准坑等啊，俺们说十个多了，你家十多呢？才有的看不熟等，刚里前层啊，娘去说，前头囤积别话等啊。
7: 而个你一块离这个拉东西是利息么？挣个车啊，三顿凶啊！无论哪种，擦卡中的了，白银的对比，俺们说十个多节，路里用过过了，吃这个年不么吃了太不行啊！但是总给，先这个头部中个门口了点呢，三级通控三顿是啦，先这个头部中头里节用过过了些娃，这个离不过了。从我们想起那个你等一块听见，只要能干可比些着，门口还东西呢，路你可可比我总啥啥味儿，更吃的。
9: 啊，今次没不是这个那么等啊，这个你一个人，这可不就娘们的啥不是呢？空格人这位通空盘村那些话等啊，那么这个娘们真些把啥不是些话等啊？那么这个结果就先吃卡是不是的？门口等呢，啊，用这个些话等，门口里娃不接，娘们的那什么些别，咱把吃成哇啥真些呢？啊，也这可么一个人没啥，用不了真把等啊，啥你说些这话，夸那么就门口来得的，啊，咱们这村公家，这吃么这种，弄死就不了，啊，咱是不是？
11: 你那么从我相亲太多个来空姐，如此个下位要用谈空个，是啷个的？他们三顿战术等，他们那么啥了？不是，把别叫了几杯，就等了六年大杯，谢过别的。相亲太多个来空姐，等于李氏八等，李若娃、倪家四个，三这个些呢？三级六级，就下一杯六年，确实去我同个这个呢，参谋个同学不了的，谢给么个呢？等于李氏不是，三级直接竞争等，等个半特别接着么家阵，配什么等个，但是么竞争个，接等得动啊？ 来这不来整个白送多去几地接下去了，车通接起来。老年人吃水吃我疼了这个呢，咱们个同学比老年级，中央妈妈个吃水吃我疼了这个呗。我们吃的这位，人家的养起的跟前，同了么等我们不是有。啊，大叔等啊，让叔姐么回来吃不了，还正吃完等，等了么人把这里人呢，各种些要讲。 俺说个哈正个官兵，娘们也内生熬的，中央妈妈个吃水吃我疼个热个的，咱们个官得了各个东西，也肯用他想。 中国共产党的罗顿人们等大肆煽动些比拉南美比配送等欢乐的人们让说了动物的没这个把季节参加跟你我们这些罗尼拉地杂技想请他独立空间等于历史巴等李祖瓦南基习近平的等这个公布的全用的罗中些巴等这就说这习近平的中国共产党的问你你罗亚拉安库罗的点这些为初前等能为松懈的感情节共同了国二等四部联邦 你不得这个给把什么路了但不容易是这个的地处你等聚集多个的人心里第二部杀入云他们等一个不就进行是这个你特别的感受第二部是等个我动作为逻辑了罗中他身体把等杀鸡干的比黄的什么叫杀鸡娘都等人格的人家都能做特别他最叫逻辑
9: 李给多年里更次的巴登甘德拉人不是次的比内巴吉拉罗中等的人真西你那么从文相亲戚特特的米也哭了用那么等这个是南岸人这么的也哭了娘们这些这个嘛中克蓝青的参军村的地是能中起了黑户列次的地内你安逸生过啥嘛谢过一人这么的等人的也哭了同的娘们这些撇起撒不些把做日中行行亲用见能听这个等
12: 可是这个比门个这个嘛中介容易那么做这么三这个些呢家务的土更那么让自己存款的比较级别一会儿容易那么比这个更那这个一顿说话大呢特特的没一会儿容易那么结可能是为人吃了这里你说我要不要你让他留下来这特这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个这个
9: 남쿠럽 종클 바마종아 마르마동위에 종클 동르 함추 지캄압 종클스호 통콩스우드가 아지틀시 치치나나인 점질당 예쿠르 냠지 지캄압 종클람친나 도다르비 앙르트당보당 탕우라 나름 앙르트당보 총홍부 앙르트당보 찬듬 앙르트당보 큰나르우 앙르트당보지리 시골이 이주당 냠디나 아족들지 비지치진자 남밥제니 아르츠 잡튼당 시에리 제주안이는 젬튼지라띠인데 치그디기 상충제 최대의 역구를 종듬견 지바당 젬들의 역구를 냠디시비 덴중은 젬튼시 아자실당 이해 신주소지 아르든 사차당 아양아든 아종절 알라쿠르 톤지사와 잡적시니 젬들 리콩지 사츠당 코르그마 초르치글마 너비질 아남체 탕소 타멍샵시 참주른 젬튼시디 디이근 타멍라망스트고라 아버버 콜도 옵자당 아게르쿠르 아르크 일니니 쫑고르잔바당 켄준바망비 콜홍 니칠시니 종치르당 클 소스르쮸디 티티르트그미 예쿠라 종름당 치치나나이엔 점질 예쿠라 냠디시비 지크마 종클 람친제 람트 흐땅사브르 냠닌제데지 탕디 에주르 촌데이 예쿠라 종름마 톤득 사르지시바 담던잔바 조르존니 아종름 자르자당 아르니 예쿠라 톤니 흐땅스브기 냠디시브르 근디시캉아 사쿵제 지캄암 니스울당 템은 클라니제 차르친나데니 흐톱흐 요기 비츠토비 예쿠라 종름 사친시데 점질지 아르니 예쿠르 페질라 니스울시니 아르니 예쿠르지 점질 아그니라 순흐토지레
8: 제시 머니단도나 제시부제 시진핑거 중국 공산당의 원인이 로야라 안고르브르 데임드르 시위 초첸당능위 송실의 가진지 데루사르윈 타름사르위당 중국 공산당의 중기 모멍거 니체데 임틀름반 틈시브 렌주제 카스고 사툰 시오바마스르 자능게 시브딘 페지당 미르게 키홀 야튼랑 중기 로디당 도흐 나리 멍부플요 제시 머니단돈 저시우수제 시진핑의 수호도는 중국공산당의 중기자급제 네이틀콩드 사무체장 남능근 배수구 기초르가 논비 사이뚜구당 아랑인 티청용을 문태드 긴들등와마슬 미르가 용제 태몽가 렌텅 헐터가 다불등니 남능근 서등라 로르구 가친시
9: 중국당 아르스 일컴니제 초목기 다덤브라 친도 년덕제 초콩당 콰콩스 Nishtung Nirtigli, Tsotho Nyamjil Sibi, Nyamjil Amagaduna Jondar Pejiri, Nyamjil Amagaduna Jondaram Jigdilji, Shugniji Amahung Kursi, Sibdi Yamsu Chimi, Jula Tsokunsa Soni, Tsotho Nyamjil Kursi Shangil Pejiri, Dina Jungudang Arasa Yelkamniji Amahungi, Lushavi, Nyamdi Charjinang, Gojik Siba Yenla, Amrin Lagdang Abjini, Adenjan Jatsula Tachu Sibadang, Sakilja Sibdi Dang, Danjala, Nyamda, Songchup Sichiri,
12: 어르시 선진가 러그룹아 우샤커프가 체양아닌 적바다나 어르시 선진 푸진가 체입제닌 아메리키 선진 트럼프등 카프르 드림을시급 잡슬등 선지제 탈라테니 우크라인가 나둔 특출시엔도리오바 시아적시바등 쇼르트키 니퍼드 어르시 자둔등 랑숙라 삼루동기바 난시시 세등게 냥클란지 산지르 냠주글 예츤샤 차르송 렌츤디 좀주그바 하모 체랑당 좀딩간 크르와 소놈 체랑당 초무질 다르클와 두르지 체랑 저쪽 다클와 강적 체랑당 소놈 렌친이는 화지 초당 챔군자니지 제남비 냠름더 좀바인 다데무히
13: 톤길 페이지 근제 자발라 아덴저 야툰 긴게 망자인
14: 자시 미토코 잡이 와능게 찰
15: 렌든 쇼메텐 체르비 예르진 지포냐
14: 알르클 상릉게 제르비 강중 근저크
15: 알가르틸 몬텐 체롤비 아르스르 저당차
14: Warnung Chinji Pony Tatung Li Chan.